0: இன்னைக்கு பேசுறோம். வந்து உள்ளம் தான் நீங்க அப்படி பண்ணீங்க.
1: சிங்கிப்பாலம்
0: சோப்போம் மேத்தி வந்து உள்ள